0: பட்டதராணி தங்கி வந்தாள கறி போகை,
1: தங்கி வந்தாள கறி போகை,
0: நிம தங்கி ஆடித மாத்தோ நிம